ஜம் தகா ஜம் தரகடதோம் தரகடதோம் கஹேம் தத ஜம் தகா ஜம் தகா ஜம் தரகடதோம் தரகடதோம் தகஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் தத கஹேம் த